ஜராமராணாம் நாசனம் சர்வ சித்திதம் சர்வரோகம் மத்ப்ரதம் சுபம் புக்திரதாம் சர்வ சௌபாக்யவர்த்தனம் ருணபந்த விமோசம் ச சத்யமேவ ந சம்சயஹ ஸ்தோத்ரபாத.